0: 那是土建南秀英姑娘。那是土建南秀英姑娘。那是徐丁建国。那。
1: 你怎么看不上？看不上了。那我先还是用呢。那不是真答应了。那是是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是真的。那是
0: Nagasu Latimba Namil Hindi, Ada Titi Namil Hindi, Chushu Bobo Chundalati, Ada Wamuti, Ada Chunzumti, in Tini Logana, you be in Sunam in Gilis, young and young set of business. Chuzo Wanzi Latti, Sunam Tashi Latti, Sunam Tawa Latti, Tawa Latti, Tawa Tiring Latti, Pass on Tiring Latti, Pass on Top Latti. Today we say let's look down let's LinkedIn you be computer to let's chile sita la la puya yin la
1: yes la
0: then in that in quando you be you good la la puya yin de ta nang ki thum pe ma so ti la puya yin la
1: yes
0: te ke la su se ti puna ti te ye ta
1: yes su chu la su se ha chi jin na yin na
0: tem pa tan de tan ama thin lu
1: yes thum chi da ro na thu chi la
0: yes